0: Trans Family is a not-for-profit organization providing a peer support group for loved ones, including parents, siblings, extended family, and friends of a trans and gender diverse person. Trans Family runs discussion groups in person and online. We offer a safe space to share your experiences, ask any questions regarding your situation, and provide peer support. We are especially keen to hear from loved ones in regional and rural Victoria. Donations to Trans Family are tax deductible. For more information, visit transfamily.org.au or look for us on Facebook. Trans Family is a 3CR supporter.
1: இரவு அமைதி உணர்வுகள் பேசும் நேரம் உங்கள் இரவுகளை இனிமையாக்க ஒரு புதிய அனுபவம் இரவின் தாலாட்டுகள். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த என் ராசாவின் மனசிலே நிகழ்ச்சி இப்போது ஒரு புதிய வடிவில் புதிய உணர்வுகளுடன் இசை நினைவுகள் மனதை தொடும் கதைகள் உங்களுடன் நேரடி உரையாடல்கள். இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது உங்கள் இரவின் தோல். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஒன்லி ஆன் 3CR ரேடியோ. உங்கள் மனதை பேச விடுங்கள், உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். இரவின் தாலாட்டுகள் உங்களுக்காக உங்கள் குரலில். லெட் யர் நைட்ஸ் ஃபீல் சாஃப்டர், டீப்பர் அண்ட் க்ளோசர்.